0: எமது வானொலி அன்பர்களுக்கு எமது உளம் நிறைந்த வியாழக்கிழமை பகல் வணக்கம். பகல் 12:30 ஆகிவிட்டது. மொரிஷஸ் வானொலியில் 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியலுகளில் நாடோறும் இந்நேரத்தில், அதாவது வியாழக்கிழமை தோறும் இந்நேரத்தில், இப்பகல் நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: வியாழக்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 10 ஆவணி மாதத்தின் 24 நாள். எமது இன்றைய நிகழ்ச்சியின் முத பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். இதோ கணபதியை போற்றும் பழமை வாய்ந்த ஒரு பாடல். அருளிசைமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராசன் அவர்கள் கம்பீரமான குரலில் வரும் பாடல் இது.

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி பாடல்கள். இது வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம். ஒரு திருக்குறளை கற்போம்.

இன்றைய குரல் ஒழுக்கமுடைமை, குட் கண்டக்ட். குரல் 132. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி, தெரினும் அக்தே துணை. பொருள்: ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும், பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெரிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் என்பதை இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு. Let propriety of conduct be laboriously preserved and guarded, though one knew and practice. Excel in many virtues, that will be an eminent

உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் இந்த பாடல் உங்களுக்காகவே.

0: ஒழுக்கமுடைமை என்பது திருக்குறளின் அரட்டுப்பாலில் வரும் ஓர் அதிகாரம். இதோ இக்குறப்பாக்களை நாங்கள் கேட்போம். ஒழுக்க முடைமை பாரத்வாஜ் அவர்களின் சேமிப்பில் அமைந்துள்ள குறப்பா. இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு.
1: ஒழுக்கமுடைமை
2: Une conduite morale confère la distinction. Elle doit donc être plus soigneusement gardée que la vie. Estimant la vertu, gardez-la à tout prix. Même si l'on a acquis des connaissances profondes, on verra que c'est elle et non les connaissances notre campagne, ici-bas et après la mort.

0: advertence. Ceux qui ne savent pas vivre en harmonie avec le monde sont des ignorants, quelque grande que soit leur connaissance.
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முரை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

ஊக்கமூட்டும் மேற்கொள்க மோட்டிவேஷனல் தாட்ஸ். வாழ்வில் சில நேரம் துதர கஷ்டங்கள் வரலாம், அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள். மனம் தளராதீர்கள், அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுகள். அன்றைக்கும் எவை இன்றைக்கும் எவை என்றும் எவை திரைப்பட வரிசையில் உங்களுக்காகவே இடோவரும் பாடல் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் கே ஜி இயேசுதாஸ் அவர்கள் குரலில் வரும் அருமை பெருமை கூறும் ஒரு பாடல். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, நேரம் உண்டு, நெஞ்சம் உண்டு, நேவை

அன்றுக்கும் நியவை இன்றுக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் யாடும் ஊரே யாவரும் கேலி. சங்ககால புலவரான கனியன் பொன் குன்றனார் பாடிய இப்பாடல் உலக மக்கள் அனைவரும் நம் உறவினர்களே, எல்லா ஊர்களும் நம் ஊரே என்று உணர்ந்த தத்துவத்தை விளங்குகிறது. இதோ வரும் இந்த பாடல் உருமேன் படத்து பாடலாகும்.

யாவரும் கேள்வி தீரும் நன்றும் பிறந்தவரார். நோடலும் தனிதலும் அவற்றோ காதலும் புதுவது என்றோ வாழ்தல். எல்லா ஊரும் எம் ஊர், எல்லா மக்களுமே எம் உறவினர்.

உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. ரெட்வி தமிழ் லீக், தமிழ் கூட்டமைப்பு குழு நல்வாழ்வு நாளை இச்சனிக்கிழமை செப்டம்பர் 12 தேதி காலை 9 மணிக்கு வெல்னஸ் டே வித் சாட்டர்டே 12 செப்டம்பர். உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முதன்மை நோக்கம். யோர் ஹெல்த் இஸ் அவர் ப்ரையோரிட்டி. உயிர் இரத்த தானம், தட் இஸ் பிளட் டொனேஷன், சர்க்கரை கண்டறியும் நீரிழிவு பரிசோதனை, ஸ்கிரீன் டெஸ்ட் ஃபார் டயபிட், உயர் இரத்த அழுத்த பரிசோதனை ஹைப்பர்டென்ஷன் செக்அப், இளவரச கண் பரிசோதனை ஐடெஸ் மற்றும் இன்னும் மருத்துவ ஆலோசனைகளும் இலவசமாக வழங்கப்படும். இச்சனிக்கிழமை செப்டம்பர் 12 நேரம் காலை 9 மணிக்கு, இடம் ரெஜ்வி தமிழ் லீக். நீங்கள் கேட்டது எமது அறிவிப்பு. பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இதோ உங்களுக்காக நான் வழங்கும் இந்த பாடல் முகுந்தா முகுந்தா. 2008 வெளிவந்த தசவதாரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நவீன பக்தி உணர்வை மிக அழகாக ஆழமாக உன்னதமான பாடலாகும். இசைப்புயரகமானவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள பாடல். சதன சர்க்கம் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் குரல்களில் இப்பாடலை உருவானது.

ஆமங்கியரே, நீங்கள் எமது மங்கையருளி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து 1:30 நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம். அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை திரைப்பட வரிசையில்.

காலை வேலையெல்லாம் முடிச்சு இப்போதான் உங்கள் வானொலியில் எமது நிகழ்ச்சியில் கேட்டு கேட்டு மகிழ்வடியுங்கள். உங்கள் பாடல்கள் இன்னிசை தரும், கீதங்கள் இன்சுவை தரும் பாடல்கள்.

உங்கள் நிகழ்ச்சி இறுதி படி பகுதிக்கு வருகின்றோம். இன்றைய இனிமையான மத்திய நேர நிகழ்ச்சி இவ்வினிய பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. உங்களின் மனதிற்கு மிகவும் பிடித்தமான இந்த அருமையான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப பிரீத்தி அவர்கள் வழங்கும் குஜராத் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சியை இசை அறுவை நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shatrandiriki Hrudaya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசை அருவி
9: வேவ்
8: புவனேஸ்வரி
9: புவனேஸ்வரி
10: அன்பான இசை நேயர்களே அனைவருக்கும் இதமான இரவு வணக்கம். நாள் முழுவதும் வேலை, படிப்பு, பயணம் என பல்வேறு பயணிகளில் ஈடுபட்டிருந்த உங்கள் மனமும் உடலும் இப்போது சிறவு ஓய்வை தேடிக்கொண்டிருக்கட்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்காக முதலில் பக்தி பாடலுடன் தொடங்குவோம்.

கொண்டு மனதை குழப்பாதீர்கள். நடந்ததை மாற்ற முடியாவிட்டாலும் இந்த நிமிடத்தை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற முடியும். அடுத்த பாடலை கேட்டு ரசிப்பீர்களாக.

மனம் சோர்வாக இருந்தால் ஓய்விடுங்கள். மனம் சோர்வாக இருந்தால் அன்பான ஒருவருடன் பேசுங்கள். உங்கள் உணர்வுகளை மறக்காமல் உங்கள் அன்புடன் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக.

வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் பணியிட கவலைகளை வாசலுக்கே வெளியே விட்டுவிடுங்கள். வீட்டுக்குள் எடுத்து வர வேண்டியது உங்கள் புன்னகையும் அன்பும் மட்டும்தான். குடும்பத்துள்ள நல்ல நேரத்தை செலவிடுங்கள். அடுத்த பாடலை கேட்போமாக.

ஒரு கோப்பை சூடான தேநீர் அருகில் அன்பான குடும்பம் பின்னணியில் இனிய இசை வாழ்க்கையின் மகிழ்ச்சி இத்தகைய எளிய தருணங்களில் தான் மறைந்திருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம்